0: சந்தன அப்படின்றது நம்ம மின்னல் வழியாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இது நேரலையாக 34 வானொலி நிலையங்களையும் ஒரே நேரத்தில் இது வந்து நடைபெறும். அது மட்டும் அல்லாது இவ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம பேசுகின்ற இந்த அறிவிப்பை அங்க பினாங்கில் இருக்கக்கூடியவங்க கேட்பாங்க, அந்த நேயர்களும் கேட்பார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம பினாங் பக்கம் செல்லவிருக்கின்றோம். ஃபஸ்ரீன் நம்மோட பேசுவதற்காக காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம்.
1: ஹலோ, ஹாய் பொண்ணுக்கு கீழே மப்பக்காபா டிசைனு.
0: அப்ப கப்பா ஃபஸ்ரீன் வாச்ரிய எஸ் மாங்க நம்பா
1: இயலா சிகப்பா
0: பாப்பா கரகரகன் டி முத்தியார் எஃப்எம்
1: அசமோ சிஹா டன் கிட்ட சங்கசங்க எக்ஸைட்டட் ஒன்டோ ஸ்டேஷன் பக்கம்பா பரசாம dengan Minal FM di sana.
0: Ya, kita pun Minal FM pun semangat-semangat, ceria-ceria. Yang ni merupakan pertama kali kan Mutiara FM dengan Minal FM, kalau tak silap saya kan?
1: Ya, betul. Ini merupakan siaran pertama stesen berkembang Minal FM X Mutiara FM.
0: Beritahu sedikit sebanyak mengenai dengan Mutiara FM, siaran dia macam mana? Adakah 24 jam?
1: Okey, kita di Mutiara FM, kita punya siaran selama 18 jam bermula 6 pagi sampai 12 malam. Dan kita setiap hari kita ada 4 segmen lah, dari Isnin hingga Jumaat. Kalau hari weekend kita ada 3 segmen.
0: Ya Fazrin, kalau Penang kan memang orang-orang KL, kalau Penang je makanan lah yang sedap-sedap kan, makanan yang sedap yang first kita nampak. Kalau Penang je heaven of food kan.
1: Yeah.
0: So hari ni Fazrin akan bagi tahu kepada pendengar-pendengar macam mana dengan makanan-makanan yang lazat sedap, di manakah kita akan kita boleh pergi. Selalunya nasi kandar lah kan. Selain dari nasi kandar, apakah makanan-makanan yang teruja sangat di Penang?
1: Okay, but I'll come on in kerana Tamil kenjam-kenjam pesa teriyum.
0: என்ன பண்றீங்க, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசினேன், இதை முதல்ல சொல்லிருக்கலாமே. எவ்வளவு பேசுவீங்க நீங்க?
1: அப்பதான் சொன்னால அதே மாதிரிதான் எனக்கு அவளுக்கு ஃப்ளூவெண்டா வராது. சோ நீங்க பொண்ணு கோகில் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்.
0: நிச்சயமா நிச்சயமா. Macam mana Fazrin fasih? Walaupun tak fasih lah, bagaimana anda belajar ke? Macam mana Fazrin?
1: Betul.
0: Bersikir dengan kawan-kawan ke?
1: Adalah. Saya pun ada mix juga. Jadi saya bolehlah berbahasa Tamil tu.
0: Walaupun tak fasih sangat, boleh faham kan?
1: Boleh faham, boleh bertutur tu sedikit lah. Taklah fasih sangat. Orang kata broken Tamil tu boleh lah. Macam tu.
0: Boleh lah. அப்ப இன்னைக்கு தமிழ்லே பேசிடுவோம் நம்ம, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல பேசுவோம்.

0: பர்சனல் அந்த மாதிரியான இடங்கள், புகழ்பெற்ற இடங்கள், அதை தாண்டி நீங்க எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படின்றத சொல்லுங்க. நாங்க கேள்விக்காரங்க வர அடுத்த வாரம் எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட விடுமுறை வர வரப்போகுது, அந்த பக்கம் வரலான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க.
1: Okay, kalau di Pulau Pinang sendiri, selain nasi kandar, kita ada pasembok. Pasembok di luar Pinang selalunya dipanggil sebagai rojak, kan? Kalau di Pinang sebenarnya kita panggil pasembok. Dia adalah cucuk udang di situ. Dia ada like all the processed food, fruit dalam tu, dan digabungkan dengan dia punya kuah special tu. Itu antara yang makanan yang diwartakan juga sebagai makanan warisan di Pulau Pinang ni lah. Selain daripada tu, boleh berkunjung ke Padang Kota untuk makan pasembok. Dan juga ada lagi satu makanan yang diwartakan sebagai makanan warisan di Pulau Pinang, iaitu mi sotong. Try panir kering lah.
0: Mi sotong.
1: Yes, mi goreng atau mela sotong macam kurupang.
0: இது வந்து எந்த எந்த பக்கம் வந்து இது கிடைக்கும்?
1: இதுவும் Padang Kota-ல கிடைக்கும். Jadi boleh makan dengan vibes tepi laut tu, memang syok lah di sini.
0: Mi sotong pasembo, ya pernah dengar pasembo. Dan juga nasi kandar, ya terkenal kan nasi kandar.
1: Nasi kandar. Dekat sini kita panggil nasi kandar.
0: Kandar. R tu silent lah.
1: R tu ganti dengan Q, nasi kandar.
0: Oh, ganti dengan Q. Nasi kandar.
1: Okay. Like that, okay.
0: Fazrin, lagi satu nak tanya. Selalunya kan nasi kandar tu beberapa kedai yang nak parangga pemula bislang. Nariya kadaigalla vandu anga pathina nasi kandar vandu irukum. Analum kuda neenga vandu inda edathukku pona நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், அதிகமானவர்கள் இங்கதான் வந்து ஓஜி சொல்லுவாங்க இல்லையா, அசலானது வந்து கிடைக்கும் அப்படின்னா இங்க.
1: ஓகே, பினாங்ல பார்த்தா ரொம்ப கடை இருக்குது, விச் இஸ் த ஓஜிஸ் ஒன். ஈவன் இப்போ வந்து த ஃபியூஜன் புதுசா கொண்டு போற கடையும் இருக்குது. ஸோ வந்து த ஓல்ட் ஜெனரேஷன் பார்த்தோம்னா எங்க சொல்லலாம், ஜலம் குடுவாரால இருக்குது, ஜலம் காபித்தன் கிள்ளிங்லயும் இருக்குது. So ரொம்ப இருக்குது, பிகாஸ் பினாங் மேமா தெற்குனாலுங்க நசி கண்டா. ஸோ நான் வந்து புதுசு சொல்ல போனால் கூட இப்போ வந்து ரொம்ப ரெஸ்டாரண்ட் வந்து ஹிப்ஸ்து அலாலா ஹிப்ஸ்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் கொண்டு வராங்க. ஸோ நீங்க வரணும், நான் உங்களை ஜலன் ஜலனுக்கு கூட்டிட்டு போவேன்.
0: ஓ கண்டிப்பா கண்டிப்பா. சரி பாசரி, அடுத்து நம்ம பாடலை கேட்க போறோம். நீங்க தமிழ் பாடல் கேட்பீங்க தானே?
1: எஸ், ஐ டூ.
0: சரி, என்ன பாடல் நீங்க கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு ஓகே கண்மணி பிளான்ஜே பண்ண முடியுமா?
0: ஓகே கண்மணி பிளான்ஜே பண்ண முடியுமா? நிச்சயமா நிச்சயமா. சரி பாத்ரின், அப்பனா நீங்க இப்ப கொஞ்சம் முயற்சி செய்ய போறீங்க, அதாவது இந்த பாடலுக்கு நீங்க தமிழ் அறிவிப்பு பண்ண போறீங்க.
1: ஓ மை காட்,
0: பொலி பொலி சூப்பர்லா பாஸ்ரின் போலி அந்த போலி.
1: ஓகே, நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் ஃபாலோ பண்றேன்.
0: நீங்க மலையாள எப்படி சொல்லுவீங்களோ அதை சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்க வாங்க. 1 2 3
1: லகு. ஓகே கண்மணி தரஸ் லயன் மினல் எஃப்எம் டைன் முத்தியார் எஃப்எம்.

0: ஏ ரஹ்மான் நீதிமோகன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். சரிங்க, சிலாங் புடாயா அப்படின்னு சொல்லும் போது இரு வழியாக இன்றைக்கு முத்தியார் எஃப்எம்ஓட நம்ம பேசிக் கொண்டே இருக்கின்றோம்.
1: நீங்க
0: தமிழ்லதான் பேச போறீங்களா? பேச
1: போறீங்களா? சொல்லி கொடுங்க. சீலாங் புடாயா ஸ்டேஷன் பக்கமா தமிழ் என்னது?
0: சீலாங் புடாயாக்கு நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து யாது மூரே அப்படின்னு வச்சிருக்கோம்.
1: யாது மூரே,
0: அப்புறம் வந்து யாது மூரே அப்படின்னு சொல்லி, அப்புறம் இருவழி வானொலி நிலையங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஓகே,
0: ஆனா என்ன எனக்கு பாவமா இருக்குன்னா, உங்களுடைய அந்த நேர்கள் பாவம் கேட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து தமிழ் பேசிட்டு இருக்கோம், என்னதான் பேசுறாங்க அப்படின்னு. அப்ப நீங்க அந்த நம்மளுடைய நண்பர்களுக்காக நீங்க கொஞ்சம் பேசணும்.
1: வாட்ஸ்அப் சமாளிக்கமோ தமிழ் sebenarnya. Wow. Kita dalam siaran Silang Budaya Stesen Berkembang bersama dengan Minal FM. Jadi saya selit-selit lah sikit cakap Tamil tu. Tak adalah fasih sangat pun ke asli Nasan. Sikit-sikit tu boleh lah, macam tu.
0: Fazrin memang fasih pun kah? Boleh dengar, boleh dengar. Merdu juga suaranya, manis-manis orangnya. Ya, yeah, Fazrin, di Kuala Lumpur. Okay, kita dah cakap pasal Penang kan?
1: Ya, yeah. So sekarang giliran pun pula untuk share dengan saya apa yang menariknya di KL.
0: Of course, pernah datang ke KL kan? Mana spot yang ataupun tempat yang selalu Fazrin pergi tu?
1: Kalau saya
0: lepak-lepak tu di mana tu?
1: Kalau saya nak wipe saya macam dekat India, saya akan pergi ke Brickfields.
0: Brickfields memang spot yang selalunya orang pergi kan. Mesti beli barang, lepak-lepak ataupun berjumpa dengan kawan-kawan. Betul? Ada payment apa-apa. Sebab Brickfields, Little India. Betul?
1: Betul.
0: Kalau tak silap, Penang pun ada Little India kan?
1: Ya, yeah, sini pun ada Little India juga. Dan setiap kali kalau Deepavali tu kan, malam raya Deepavali tu sangat meriah lah di sini. Saya rasa di Breakfast pun sama juga kan?
0: Sama, meriah gila, betul. Ya, lagi satu. Kalau ikutkan spot-spot ataupun restoran-restoran sekarang yang famous di Little India ataupun Masjid India ke, mana-mana tempat-tempat yang selalu masyarakat India berkunjung ataupun ramai juga yang Malay atau Chinese pun hangout. Orang kata lepak-lepak sikit kalau nak jumpa dengan kawan tu. Di bangsa pun ada spot-spot yang tea ataupun chai, orang kata.
1: Nah,
0: walaupun restoran, banyak restoran, tapi yang berkunjung tu kalau gerak-gerai ataupun kedai-kedai yang macam tea kadai ataupun chai kadai ataupun yang ada kopi, yang ada tea, bukannya di restoran-restoran yang besar-besar. Yang kalau yang remaja-remaja suka tempat-tempat beginilah. Kalau yang elderly people sikit, ada yang macam nak jumpa dengan kawan, ada appointment, dia akan berkunjung kepada restoran-restoran di India, di Little India walaupun maupun di Masjid India. Suruh kemasalunu aprina சாப்பாடு கடை தாண்டி எல்லாமே இந்த மாதிரி டீ கடை காஃபி கடை எங்க வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத தேடி தேடி போறாங்க.
1: கரெக்ட், இங்க பினாங்கிலயும் அதே மாதிரிதான் இருக்குது. அப்படி கேள்ல நீங்க சொன்னீங்கன்னா, இது டீ கடை இருக்குதுன்னு இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. விச் இஸ் அதோடைய மெனியூ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் ஃபியூஷன் ஆக்கி வடை வேணுமா, பஜ்ஜி வேணுமா, எல்லாமே இருக்குது.
0: அப்போ யார் யாருக்கெல்லாம் டீ குடிக்க பிடிக்குமோ அங்க போவாங்க. காஃபி குடிக்க போறோம்னா அங்க ஒரு காஃபி கடையோ இருக்கும் இல்லையா?
1: ஆமா, அதான் அந்த டீ சொல்லு பண்ணா வெரி ஆன்டிக் சாய் யூசிங் என்ன சொல்லுவாங்க
0: மசாலா,
1: எஸ் ஆல்சோ பசும்பால், பசும்பால் ஃப்ரெஷ் மில்க். எஸ்
0: உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் தான் பிடிச்சிருக்கு, பசும்பால் தான் நீங்க குடிக்கிறீங்க. நாங்க பக்கம் அப்ப அந்த பசும்பால் டீ, பசும்பால் காஃபி தான் உங்களுடைய விருப்பமான தேர்வு இல்லையா ஃபஸ்ரின்? அப்போ கண்டுபிடிச்சிருக்க, கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஃபஸ்ரின், நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க.
1: ஓ தேங்க்யூ.
0: முதல் முறையா பேசினாலும் பயம் இல்லாம ரொம்ப நல்லா பேசு, ரொம்ப நாள் பேசுற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. அதே வேளையில முத்தியார் எஃப்எம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கும் மினல் எஃப்எம் உடைய அன்பையும் சொல்லிருங்க. உங்க குரலையும் இங்க எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் நமக்கு வந்து செய்திகளை அனுப்பிட்டே இருக்காங்க.
1: Alright, thank you juga kepada Minal FM sudi bersiaran bersama dengan Mutiara FM untuk Silang Budaya Stesen Berkembar. Dan untuk anda semua yang sedang dengarkan kami, kami dah nak hujung dah ni kan pun.
0: Ya,
1: sedihlah pula kan? Kejap lah.
0: Amal ni ada pun dia terilal ya.
1: Ya, yeah, betul.
0: நம்ம நிச்சயமா கண்டிப்பா இன்னொரு முறை சந்திக்கலாம். பின்ன இங்க வந்தா நாங்களும் அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா முத்தியார் எஃப்எம் கூட்டிட்டு நீங்க எந்த பக்கமா வந்துருங்க.
1: ஓகே, வந்தா சொல்லுங்க.
0: Kandipa. Terima kasih Fazrin.
1: Dan terima kasih juga Puan dan semua di Minal FM.
0: Kita berjumpa lagi.
1: Bye.